மெட்ரோ இந்த நியூஸ் ஆபி கானா சொன்னதே. பியூட்டிஃபுல் ட்ராக் யார். शकी नहीं है यार, डाउट मत रखना, सिमरन कौर का शो चल रहा है।